0: ஹரி மாதவ கிரிதாரி, ஷாம சுந்தர மதன மோகன,
1: ஷாம சுந்தர மதன மோகன,
0: ஷாம் சுந்தர மதன மோகன,
1: ஷாம் சுந்தர.

0: ஹரி மாதவ கிரிதாரி ஷாம சுந்தர மதன மோகன
1: ஷாம சுந்தர மதன மோகன
0: ஷாம் சுந்தர மதன மோகன
1: ஷாம் சுந்தர

சத்ய சாயினி. அனந்த கோட்டி பிரம்மாண்ட நாயக் பராபர பிரம்ம யுகாவதார் பிரேமாவதார் சூரிய மே பிரகாஷ் கே ரூப் மே வித்யமான் சசி மே சீதல்தா கே ரூப் மே வித்யமான்